ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இனி மங்கள வரதாயிக்கு ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ராகம் கதல குதூகலம், ஆதி தாளம்.